வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் பத்திரிகைகளில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலை தோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன.

0: நிகழ்ச்சி தொடக்கத்தில் உரையை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் குருக்கள் சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள்.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தாம். அன்பர்களே வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகனாலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு ஆழ்வார்களின் பாசுரங்களிலேயே மிகவும் சிறப்புமிக்க திராவிட வேதம் என்று போற்றப்படக்கூடிய திருவாய்மொழி ஆகும். தமிழ்மொழியில் ஆன்மீக இலக்கியங்கள் பல இருந்தாலும் இறைவனை பாடுவதையே தம் மூச்சாக கொண்டு அவதாரங்கள் செய்தவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். அவர்களில் நம்மாழ்வார் அருளி செய்ததுதான் இந்த திருவாய்மொழி. வேதங்கள் அனைத்தும் வடமொழியில் அமைந்திருந்த காலத்தில் சாமானிய மக்களும் இறைவனின் பெருமையை உணர்ந்து உருக வேண்டும் என்பதற்காக தமிழில் அருளப்பட்ட உன்னதமான நூல் இது. வடமொழி வேதங்களுக்கு என்ன பெருமையும் புனிதமும் இருக்கிறதோ அதே புனிதமும் ஆழமும் இந்த திருவாய்மொழிக்கும் உண்டு என்பதால்தான் இதை திராவிட வேதம் என்று பெரியோர்கள் போற்றுகிறார்கள். நம்மாழ்வார் அவதரித்த இடம் ஆழ்வார் திருநகரி என்று அழைக்கப்படும் திருக்குறுகூர் ஆகும். பிறந்ததிலிருந்தே உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் அங்குள்ள ஒரு புளிய மரத்தின் பொந்திலேயே யோக நிலையில் அமர்ந்திருந்தவர். ஸ்ரீ வைணவ பாரம்பரியத்தில் நம்மாழ்வாரை பிரபன்ன ஜனகூடஸ்தர் என்று கூறுவார்கள். அதாவது இறைவனை அடையும் பாதையில் நிற்கும் அனைவருக்கும் அவரே

தலைவராக கருதப்படுகிறார். நம்மாழ்வார் நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளியுள்ளார். முதலாவது திருவிருத்தம். இது ரிக்வேதத்தின் சாரமாக கருதப்படுகிறது. இரண்டாவது திருவாசிரியம். இது யஜுர்வேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. மூன்றாவது பெரிய திருவந்தாதி. இது அதர்வண வேதத்தின் சாரமாகும். நான்காவது திருவாய்மொழி. இது சாமவேதத்தின் சாரமாக அமைந்துள்ளது. திருவாய்மொழி மொத்தம் 1102 பாசுரங்களை கொண்டது. திரு என்றால் தெய்வீகம், வாய்மொழி என்றால் வாயினால் அருளப்பட்ட தூய்மையான சொற்கள் என்பதாகும். இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட நம்மாழ்வாரின் திருவாயிலிருந்து வெளிவந்த தெய்வீக பாடல்கள் என்பதால் இது திருவாய்மொழி என்று பெயர் பெற்றது. திருவாய்மொழியின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், இதில் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தும் எளிய தமிழில் அழகிய பாடல்களாக பின்னப்பட்டுள்ளன. ஸ்ரீ வைணவ தத்துவத்தில் அர்த்த பஞ்சகம் என்று 5 முக்கிய விஷயங்களை கூறுவார்கள். அந்த 5 திருவாய்மொழி மிக தெளிவாக விளக்குகிறது. இறைவனின் பரஸ்வரூபம், இறைவன் யார், அவனது எல்லையற்ற கருணை மற்றும் கல்யாண குணங்கள் என்னென்ன என்பதை முதல் திருவாய்மொழியிலேயே உயர்வர உயர்நலமுடையவன் எவனவன் என்று பாடுகிறார். மனிதனாகிய நாம் யார், நமது இயல்பு என்ன, நாம் இறைவனுக்கு எவ்வாறு தொண்டு செய்ய வேண்டும் என்பதையும் விளக்குகிறது. வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் லௌகீக இன்பங்கள் அல்ல, இறைவனின் திருவடித் தொண்டே என்பதை உணர்த்துகிறது. இறைவனை அடையும் வழி சரணாகதி தத்துவம். அதாவது நம் முயற்சிகளால் மட்டுமே இறைவனை அடைய முடியாது, அவனது திருவடிகளில் முற்றிலும் சரணடைவதே ஒரே வழி என்பதை வலியுறுத்துகிறது. இறைவனை அடைவதற்கும் அவனது அருளை பெறுவதற்கும் நம் அகந்தயம் சுயநலமுமே தடைகளாக இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டுகிறது. திருவாய்மொழி வெறும் தத்துவ நூல் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த காதல் காவியமும் ஆகும். ஆனால் இது உலகியல் காதல் அல்ல. ஆன்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள தெய்வீக காதல். நம்மாழ்வார் பல பாசுரங்களை தன்னை ஒரு பெண்ணாகவும் இறைவனை தன் காதலனாகவும் பாவித்து அருளியுள்ளார். இறைவன் மீது கொண்ட தீவிர பிரிவினால் ஏற்படும் வேதனையையும் அவனை காண துடிக்கும் ஆவலையும் இதில் மிக உருக்கமாக பாடியுள்ளார். மாசறு சோதி போன்ற பாசுரங்களில் மேகத்தையும் பறவைகளையும் இறைவனிடம் தூதுவிடுவதாக அமையும் பாடல்கள் கேட்போரின் நெஞ்சை உருக்கக்கூடியவை. இறைவன் மீது ஒரு ஜீவாத்மா கொள்ளும் அன்பின் எல்லையை இந்த நாஜகி பாப பாடல்கள் நமக்கு காட்டுகின்றன. திருவாய்மொழியை படிப்பவர்களும் அதை பக்தியோடு கேட்பவர்களுக்கும் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நம்மாழ்வாரே ஒவ்வொரு 10 பாடல்களின் முடிவிலும் தெளிவாக கூறியுள்ளார். இதை பாடுபவர்களுடைய பிறவிப்பிணிகள் நீங்கும். மனதில் அமைதியும் இறைவனின் பேரலும் எப்போதும் நிலைத்திருக்கும். நாதமுனிகள், இராமானுஜர் போன்ற மாபெரும் ஆச்சாரியார்கள் திருவாய்மொழியை தங்கள் உயிராக கருதி போற்றினார்கள். இராமானுஜர் திவ்ய பிரபந்தங்களை ஆலய வழிபாடுகளில் முக்கிய அங்கமாக மாற்றியதற்கு இந்த

0: அறிவாய் மொழியின் மகிமையே முதன்மை காரணமாகும். தமிழ் மொழியின் நயமும் வேதத்தின் ஆழமான தத்துவங்களும் ஒன்று சேர்ந்த ஒரு அமுத பெயருக்குத்தான் இந்த திருவாய்மொழி. தினமும் இதில் உள்ள சில பாசுரங்களையாவது படித்து அல்லது கேட்டு வந்தோம் என்றால் நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் மன அழுத்தங்கள் நீங்கி உள்ளத்தில் பெரும் அமைதியும் தெளிவும் உண்டாகும். இவ்வளவு சிறப்புமிக்க திருவாய்மொழியின் பெருமையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறேன்.
1: உரையை கீர்த்தர்கள், உரையாற்றியவர் குருக்கள் சுந்தரேசன் ஐயப்பன் அவர்கள். புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மேலும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: 819 kHz, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷியஸ் வானொலியில் மங்கையர் ஒளி மங்கையர் ஒளி.

மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த திங்கட்கிழமை திட்டிக்கும் மத்திய வணக்கம். எண்ணூற்று 19 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் மொரிஷியசு வானொலியில் நாள்தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது நிகழ்ச்சியை கேட்பீர்கள். திங்கட்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 21 தேதி, நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் 4 நாள். எமது இன்றைய 3:45 நேரத்தில் பக்தி பொங்கும் பாடல்களே இடம்பெறும் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தை ஒட்டி. விரத நாட்களிலே வழிபாடு செய்வதால் இறைவனுடைய பரிபூரண அருள் கிடைக்க வேண்டும். இதோ முதலில் வருவது இக்கோளாறு பதிகம்.

கோளாறு படிகத்தை ஒரு பகுதியை கேட்டீர்கள். திருஞான சம்பந்தர் மூர்த்திகளால் அருளி ஏற்ற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு படிகமாகும். மனதில் இருக்கும் இனம் புரியாத பயம், மரண பயம் மற்றும் கவலைகளை போக்கி அசத்தியம் மன தைரியத்தையும் மன அமைதி தரும் இக்கோளாறு பதிகு. கோளாறு படிகம் பாடுவதால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். இன்றைக்கு புரட்டாசி மாதம் கோவிந்தன் 4வது நாள். விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி, எமது மத்திய சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்ணன் அமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் அன்புடனும் வழங்குவோம். காக்கும் கடவுளாகிய திருமாலுக்கு நாம் கோவிந்தன் விரதத்தை மேற்கொண்டு வருகின்றோம்.

திருமாலுடைய திருவருளை பெறுவதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். காட்டல் கடவுளாகிய திருமாலை கோவிந்த நாராயணன் கோபாலன் இவர் திருப்பெயர்கள் கூறி அன்போடும் பக்தியோடும் வழிபட்டு எல்லா நலங்களும் வளங்களும் பெறுவோமாக. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டே தின்தோள் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு.

இந்த உலகம் இருக்கும் வரை பல்லாண்டு காலம் பல கோடி நூறாயிரம் ஆனைமுகன் என்றும் அழியாத மங்கள காப்பு உண்டாகத்தும் என்று இறைவனுக்கே வாட்டுப்பாடும் சிறந்த பாசுரம் இதுவாகும்.

0: அன்பர்களே, புரட்டாசி கோவிந்தன் விரட்டையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணன் அமுடம் சிறப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து, அதாவது வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. காலையில் ஓடிய உரை இது. இதோ உரையை மறு ஒளிபரப்பு. உரையை ஆற்றுவார் ரோசில் திருத்தணி திருக்கோளில் திருப்பணி ஆற்றி வரும் சுவாமி ஐயப்பன் அவர்கள்.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே,

0: வணக்கம். என் பெயர் குருக்கள் ஐயப்பன் சுந்தரேசன். நான் மொரீஷியஸ் திருநாட்டின் ரோசில் நகரில் அமைந்துள்ள திருத்தணி முருகனாலயத்தில் அர்ச்சகராக பணிபுரிந்து வருகிறேன். நாம் இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு குலசேகர ஆழ்வார். பக்தி இயக்கம் தழைத்தோங்கிய தமிழ் மண்ணில் பெருமாளின் திருவடிகளையே தன் வாழ்வின் புகழிடமாக கொண்ட பன்னிரு ஆழ்வார்களில் மிக சிறப்பு வாய்ந்தவர் குலசேகர ஆழ்வார். சேர நாட்டின் அரசராக பிறந்து மகுடத்தை விட மாதவனின் கைங்கரியமே பெரிது என வாழ்ந்த ஆன்மீகச் செம்மல் இவர். சேர நாட்டின் கருவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த திண்ணத்திடக்கோன் என்பவருக்கு மகனாக பிறந்தவர். போர் வித்தைகள் அரசியல் அனைத்திலும் வல்லவராக திகழ்ந்தார். அரசராக அரியணையில் அமர்ந்திருந்தாலும் அவரது மனம் எப்போதும் ராமபிரானின் சரிதையிலும் ரங்கநாதனின் புகழிலும் தான் லயித்திருந்தது. தினமும் தன் அரண்மனையில் வைணவச் சான்றோர்களை அழைத்து இராமாயண உபன்யாசம் கேட்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இராமனுக்கு ஒரு துன்பம் என்றால் இவர் கதறி அழுது படைகளை அனுப்ப தயாராகி விடுவார். ஒரு முறை உபன்யாசகர் இராவணன் 14,000 அரக்கர்களுடன் இராமனை எதிர்த்து போரிட வந்தான் என்று கூறியதும் கொதித்தெழுந்த குலசேகரர், என் ராமன் தனியாகவா போராடுவது என்று உடனே தன் படைகளை திரட்டிக்கொண்டு இலங்கையை நோக்கி புறப்பட்டார் என்றால் அவருடைய பக்தியின் ஆழம் எவ்வளவு என்பது நமக்கு புரியும். ராமபிரானை தன் உயிர் மூச்சாகவே பாவித்த இத்தகைய தூய பக்தி வரலாற்றில் மிக அரிதானது. இவர் அருளிய பெருமாள் திருமொழி 105 திவ்யமான பாசுரங்களை கொண்டது. வடமொழியில் முகுந்த மாலை என்ற அற்புத நூலையும் இயற்றியுள்ளார். ஆழ்வார்களில் இவர் ஒருவருக்கு மட்டும்தான் பெருமாள் என்ற சிறப்பு அடைமொழி உண்டு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இவர் கொண்ட அளப்பரிய பக்தியால் ஸ்ரீரங்க கோவிலின் நுழைவு வாயிலுக்கு இன்றளவும் குலசேகரன்படி என்றே பெயர். அரச போகங்களை விட திருமலையில் ஏதேனும் ஒரு பொருளாக இருக்க விரும்பினார். அவர் திருமலையில் உள்ள திருவேங்கடமுடையானிடம் வேண்டி பாடும்போது, செடியாக வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, அடியார்கட்கு வானுலகம் தருவானே, எம்பெருமான் கோனே, வேங்கடத்து ஏற்பொன் மலைமேல் ஏதேனும் ஆவேனே, அதாவது வேங்கடவன் மலையில் பறவையாகவோ மரமாகவோ மீனாகவோ அல்லது அடியார்கள் மிதித்து செல்லும் படியாகவோ இருக்கும் பாக்கியம் கிடைத்தால் போதும் என்ற இவரது பணிவு ஒப்பற்றது. அதிகாரமும் செல்வமும் நிலையற்றவை, இறைவனின் திருவடித் தொண்டே நிலையானது என்பதை தன் வாழ்நாளின் மூலம் நிரூபித்தவர் குலசேகர ஆழ்வார் ஆவார். அவரது பாசுரங்களை பாடி இறைவனின் அருளையும் அமைதியையும் பெறுவோம். சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா
1: கோவிந்தா கோவிந்தா. புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி அருமையான உரையை கேட்டீர்கள். ஆற்றியவர் ரோசில் திருத்தணி திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் சுவாமி ஐயப்பன் குருக்கள் அவர்கள்.

இதற்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணன் நம்முடம் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனை போற்றும் பக்தி மிகும் பாடல் பாடல்கள் திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்களை உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியுடன் அன்புடன் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரும் அருமை பெருமை கூறும் ஒரு பாடல் காலச்சென்ற இசைமணி ஓடுவார் அம்மையார் அவர்கள் குரலில் வரும் பழமை வாய்ந்த ஒரு பாடல் கோவிந்தமே ஹரி.

அன்பர்களே, போன சனிக்கிழமை ஓர் இரவு முழுதும் நடைபெற்ற முதலாவது வார சனிக்கிழமை கோவிந்தன் பூசை மாபெரும் பக்தி அலையே கொண்டாடப்பட உள்ளது. கோலாகலமாக பக்தி பெருக்குழுவன் கொண்டாடப்பட்டது.

சிறப்பு நிகழ்ச்சியை கண்ணனமிடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியில் இதோ வரும் அடுத்த பாடல். காலச்சென்ற இசைமணி ஒருவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் பாடும் இன்னும் ஒரு பாடலை உங்களுக்கு வழங்குவோம். கோவிந்தா

உள்நாட்டு கலைஞர்கள் கற்றுவோம் தமிழ் நகராண்மை கூட்டிணைப்பு குழு பாடும் இந்த பாடலை உங்களுக்காக

புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணன் நம்முடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இது வரும் அருமையான ஒரு பாடலை தில்லக்கண்ணா பாடிய பாடுபவர் திரு அனில் சக்கரவர்த்தி அவர்கள்.

திரு அனில் சக்கரவர்த்தி அவர்கள் இசையமைத்து பாடிய அருமையான பாடலை நீங்கள் கேட்டீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி இறுதிக்கு வருகின்றோம். இது வரும் இந்த பாடல் கிருஷ்ணா கிருஷ்ணா. குரல் கொடுக்கிறவர் திருமதி அச்சிதா மருதி அவர்கள்.

மனதிற்கு அட்டனை அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தரக்கூடிய இந்த அருமையான பாடலை நீங்கள் கேட்டு கேட்டு மகிழ்வடையுங்கள். கோவிந்தா கோவிந்தா.

மனுஷசுவானொலியில் நான் வழங்கிய உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணை நம்முடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இனிய பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு அன்ப ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். நேர்களை அறுவரையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Welcome to Mauritius.
4: Namaskar.
5: Shodhanandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாளி வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசையருவி என்னும் தம் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் கண்ணனை போற்றும் சிறப்பு பாடல்களும் இடம்பெறும். முதன் முதலாக விநாயகனை போற்றும் பாடலுடன் நம் நிகழ்ச்சியை தொடங்கலாம்.
10: விநாயகா வேதங்கள்

திருமால் பக்தர்களே, இனி இடம்பெறுவன திருமாலை போற்றும் சிறப்பு பாடல்கள். பூகாலம் பூலோகம் என திருமால் அவதரித்து நமக்கு அருள் தருகின்றார்.

வானொலி அன்பர்களே, திருமால் பக்தர்களே, பிருந்தாவனத்தில் கோவிந்தன் பெருமான் நமக்கு அருளை தருகின்றார்.

திருமால் பக்தர்களே, மலை செல்லும் பாதையில் இருக்கும் விஷ்ணு பரமாத்மனை தொழுது அவரின் அருளை பெறுவோமாக.

வருடைய அன்பர்களை நாம் வழங்கி வந்த சிறப்பு பாடல்கள் கோகுலத்தில் என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோ.

தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம் தக்கிட்டதாம்.

0: This is Radio Marxist.
1: Ni hao.
2: Assalamu alaikum. Kimchi Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தருக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபீ கா.